0: சொல்லுங்க.
1: இன்னும் கானூரும் அவ்வளவுவாசுவா வல்முஸ்தபிகத அஹ்வா பவஷாஹா